அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடிய போடு மேகஸ் 90.6 98.2 கேப்பன்பாளை வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதேரத்தில் இது சேனல் உங்களை முழுக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 18ஆம் தேதி. கடந்த காலத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும். நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாயமான நிம்மதியுடன் பாடுங்கள். எதிர்காலம் நிச்சயம் உங்களை பிரகாசமாய் வரவேற்கும்.

இன்று காலை சிந்தனை வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் சித்தப்பிரமாடத்தில் 9ஆம் தேதி வெளிவந்த தமிழ் திரைப்படம் படத்தின் பெயர் மே மாதம். இயக்குனர் பாலு அவர்கள், திரைப்படத்தில் நடிகர் வினீத் மேலும் நடிகை சோனாலி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை இசையமைத்தவர் இசைமேடை ரகுமான் அவர்கள், பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் பி ஜெயச்சந்திரன், இசக்குயில் கே எஸ் சித்ரா ஆகியோரும்

பொறாமை என்பது மனதை அடைக்கும் ஒரு குணம். பிறர் முன்னற்றை பார்த்து பொறாமைப்படாமல் அவர்களின் வெற்றியை மகிழ்ச்சி உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நாமும் முயற்சி செய்து முன்னேற வேண்டும். பொறாமையற்ற மனமே நல்ல ஒழுக்கத்திற்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் அடிப்பதை. Let a person make it a rule of life to keep the mind free from jealousy, for freedom from envy is true virtue.

0: உங்கள் விருப்பம் தொடியில் உங்கள் விருப்பமான தேதி சேரங்கம் அதிகாலை தோறும் உங்களுக்காக உங்களின் முழுக்க உங்கள் பயணம் 8 மணி வரை சுற்றி வியாழக்கிழமை ஜூன் மாதம் 18ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். ஐ அம் சொன்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam. Jani Sayarangam. RM Free Vanuli.

அனைவருக்கும் எமது ஆர்எம்சி வானொலியில் வழக்கமாக இந்த அதிகாலையில் வருக வருக என்ற அன்புடன் நான் தான் வரவேற்கிறோம். சரி, நீங்கள் யார் வரும் நலம் என நம்புகின்றோம். புதிய விடியலோடு புதிய நம்பிக்கைகளும் புதிய வாய்ப்புகளும் நம் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலைக்கு செல்லும் வழியிலோ வீட்டில் குடும்பத்துடன் காலையை தொடங்கி கொண்டிருப்பவர்களாகவோ அல்லது உங்கள் நாளை உற்சாகமாக ஆரம்பிக்க தயாராக இருப்பவர்களாகவோ இருந்தாலும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் முகத்தில் புன்னகையும் தெளிந்திருக்கட்டும்.

0: இந்த வியாழக்கிழமை என்பது அறிவையும் அனுபவத்தையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்த்துக்கொள்ள நினைவூட்டும் நாள். இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை யாருக்காவது சொல்லுங்கள், ஒருவருக்கு உதவுங்கள், ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சிறிய நல்ல செயல்களை பெரிய மாற்றங்கள் உருவாக்கும். நேற்றைய தோல்வியை நினைத்து வருந்தாதீர்கள், இன்றைய முயற்சியை நாளைய வெற்றியை உருவாக்கும்.
1: Free, Arnoli.

ஒவ்வொரு காலையும் நமக்கு இறைவன் தரும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்றைக்கு நாம் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் நம் நாளைய வாழ்க்கையை அழகாக மாற்றும். இன்றைக்கு உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையுடன் நாளை தொடங்குங்கள். அந்த ஒரு புன்னகை உங்கள் மனதையும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் மனதையும் மகிழ்ச்சியாக்கும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 18ஆம் தேதி இன்றைக்கு வலதுப்பை தூரச் சேர்ந்த திருமதி வாணி அரங்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடிக்கிற அவருடைய துணிவந்தி ராமகிருஷ்ணன் மேலும் அம்மா பரிமாள அப்பா சிவதம்பி மாலன் அடகி ருபேசன் திருவந்த இராமசுவாமி அரங்கன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் வடுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் லிஸ்காலியும் ஒரு சேர்ந்த ராஜு நாயக்கன் குமலா தேவி ஜெஸ்ஸினி ஜெசன் ஆதிபனத்தை நாயகி சுயா கூறச் சேர்ந்த காமினி ராவன் ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வணங்குகின்றோம். சிறப்பாக இந்த பாடலினை நாம் சேப்பூல் உரை சேர்ந்த இறைவன் முத்தியா தனது பிறந்தவத்தை நாம் அன்புடன் தொடங்குகிறோம். அம்மா சரதா அப்பா செல்வன் அரசி கேசவன் பூஜா அம்மா பாபா விஜயா ரவீந்த ரவ் இவ்ரா கமிலா மேலும் குபிலா வித்யசன் ஈசன் நாதன் வீணா சிவன் யுவன் வினிதா ரவீனா எல்வின் குவிலன் கிதான் முத்தையா கருப்பன் ராசன் அம்பாள் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் புலகூஸ் ஊரைச் சேர்ந்த திருநாதன் திருமதி ரஜேஷ் பீமாடு அவர்களுடைய திருமண நிறைவு நாட்டி நாம் அன்புடன் தொடங்குகிறோம். மேலும் ஜெனா செந்தி சயனாதானன் கருணன் நதனம் சுக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் பொன்மே ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திரு வினோத் யாகுப்பன் அவரது பிறந்த விழாவை கொண்டு அடைக்கிறார். மேலும் சுபன் முருவன் மேலும் நாதன் முருவன் ஸ்வகா ஜினி வாணி அஞ்சி ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் புதிய நம்பிக்கையும் தரத்தும் இப்போடும் நலன் எண்ணங்களை விடையுங்கள். அம்பை பகிருங்கள். மற்றவர்களின் வாழ்வில் ஒரு சிறிய புன்னகைக்கு காரணமாக இருங்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.